0: ஐயோ ஓடி வரே, இதா இந்த அடியே வெள்ள குடிச்சா போதே, இதுக்கு நீதான் சாய்பே. சாய்பே, மை பிரதர் ட்ரிங்கிங் வாட்டர், ஐ நோ ஸ்விம்மிங், டைவிங், ஹெல்ப், ஜம்ப்.
1: ஓ மை காட்,
0: யோ சாய் சாய்பே, ஜம்ப் சாய்பே, மை பிரதர் டைவிங், ஜம்ப்.
2: என்ன சாய் பெய்து மரியாதைக்கு குளிக்கணும் சமைக்கல.
3: Where's the son of a bitch? He stole my clothes. My God.
4: Hello, sir. What happened actually?
3: Everything.
4: What happened?
3: Like this. I reported the police.

0: தேரேசத்தில் போதுமாறன் காதையரை பாறையான் ஆரேசத்தில் பெண்ணினின்றி மணி மாறி மறையான்
1: மதுவிதுராவிந்தே மதுரத்தின் பகரான்
0: மணி மாற